மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலையை தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கினா அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல

0: பாட்டியை வர சொல்லுங்க.
1: கொஞ்சம் இருங்க, வர சொல்லுங்க.
2: அது ஏன் பார்சல்?
0: இது பாட்டிக்கு வந்த பார்சல்.
2: இல்ல சார், அது எனக்கு நானே அமிச்சது சார்.
0: நீங்க பாட்டியா? In the same way, you are listening to In the Same Way on Lotus FM.

இனிசை மலை நிகழ்ச்சி வருங்குபவர் தனசீலன் துரைசாமி அருமையான கிருஷ்ண புகழை கூறும் பாடல்கள். முதலாவது பரம பாவன கிருஷ்ணா. இப்பொழுது 6:00 இன்றைய நீதி விளக்கம் நம்பிக்கை என்ற தலைப்பில் தயாரிக்கப்பட்டது. It's just gone 6:15 and it's time for your ethical sayings. And this evening's ethical sayings are based on the topic of trust. முதலாவது, நம்பிக்கை என்பது உறவுகளின் அடித்தளம். நம்பிக்கை என்பது உறவுகளின் அடித்தளம். அதாவது, trust is the foundation of relationships. Trust is the foundation of relationships. அடுத்தது, நம்பிக்கையை பெறுவது மிக கடினம், இழப்பது எளிது. நம்பிக்கையை பெறுவது மிக கடினம், இழப்பது எளிது. அதாவது, gaining someone's trust is very difficult. Losing it is very easy. To lose it is very easy. நம்பிக்கையை பெறுவது மிக கடினம், இழப்பது எளிது. Gaining someone's trust is very difficult.

மீண்டும் பெறுவது கடினம். ஒன்ஸ் ட்ரஸ்ட் இஸ் ப்ரோக்கன், இட் இஸ் டிஃபிகல்ட் டு ரீகெயின். ஒன்ஸ் ட்ரஸ்ட் இஸ் ப்ரோக்கன், இட் இஸ் டிஃபிகல்ட் டு ரீகெயின். ஐந்தாவது, நம்பிக்கையை காப்பவன் நல்ல மனிதன். நம்பிக்கையை காப்பவன் நல்ல மனிதன். A person who keeps and protects trust is a good person. நம்பிக்கையை காப்பவன் நல்ல மனிதன். A person who keeps and protects trust is a good person. மறுபடியும் இந்த விளக்கங்கள் பார்க்கலாம். Let us look at these sayings again. நம்பிக்கை என்பது உறவுகளின் அடித்தளம். நம்பிக்கை என்பது உறவுகளின் அடித்தளம், அதாவது ட்ரஸ்ட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ். நம்பிக்கை பெறுவது மிக கடினம். நம்பிக்கை பெறுவது மிக கடினம், இழப்பது எளிது. கெய்னிங் சம்வன்ஸ் ட்ரஸ்ட் இஸ் வெரி டிஃபிகல்ட், லூசிங் இட் இஸ் வெரி ஈஸி. மூன்றாவது, உண்மை பேசுபவன் நம்பிக்கையை சுலபமாக பெறுவான். உண்மை பேசுபவன் நம்பிக்கையை சுலபமாக பெறுவான். A person who speaks the truth and is honest earns trust easily. ஒருமுறை உடைந்த நம்பிக்கையை மீண்டும் பெறுவது கடினம். ஒருமுறை உடைந்த நம்பிக்கையை மீண்டும் பெறுவது கடினம். Once trust is broken, it is difficult to regain. Once trust is broken, it is difficult to regain. கடைசியாவது, and lastly, நம்பிக்கையை காப்பவன் நல்ல மனிதன். நம்பிக்கையை காப்பவன் நல்ல மனிதன், அதாவது a person who keeps and protects trust is a good person. A person who keeps and protects trust is a good person. இது உங்களுடைய நீதி விளக்கம். These were your ethical sayings. இன்றைய தினம் Lotus FM குடும்பத்தில் இருந்து ஒரு நேயர் அவர்களுடைய பிறந்த நாள் கொண்டாடுகிறார். ஆகவே இனிய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். So a very avid listener of Lotus FM celebrates her birthday this evening, and she is none other than Selvi Sivalingam. Yes, a birthday shout out going out to her. இனிய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பாடல் உங்களுக்காக குறிப்பாக நான் ஒலிபரப்புகிறேன். The song is dedicated to you.

இனிசை மழை நிகழ்ச்சியை வழங்குபவர் தனசீலன் அத்துரைசாமி. அருமையான பாடல் என் கண்ணுக்குற நிலவாய் உன்னை படைத்தான். இப்பொழுது ஒரு பருமையான பாடல் வாராதிருப்பானோ, பாடியவர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள். இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய பேட்டி. இன் ஏ ஷார்ட் வைல் வி ஆர் இன் கான்வர்சேஷன் வித் அக்கா சுந்தரம்பாள் ஆஃப் தி மியர் பேங்க் டேமல் ஸ்கூல் சொசைட்டி.

Ini saya Marley Nikerci, bareng bawar dana silen durai sami arguril putte vale armayane tire pada padal. Ipor do mani ar napatende, it is just gone a quarter to seven. Namudiya Tamil padam. இன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தி இருப்பதனால் பகவத்கீதையிலிருந்து சில அருமையான கருத்துக்களை ஆராய்ந்து கற்கலாம். With the auspicious festival Krishna Jayanti being celebrated today, this evening's Tamil lesson is based on a few beautiful extracts from the Bhagavad Gita. The first one, Kadame Chei Palane Yadir Parkade. So Kadame is duty and Sei is to do. Kadame Sei is to do your duty or perform your duty. Palane is a reward. Reward Yadir Parkade. Yadir Parkade means do not expect. Right? So do your duty but do not expect any rewards. That is the first teaching. Kadame Sei Palane Yadir Parkade. Do your duty without expecting any rewards. அடுத்தது மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு கடமையை செய். So மனதை is your mind. அமைதியாக is calm and peaceful. Calm and peaceful. வைத்துக்கொண்டு means to keep. Keep your mind. கடமை we just learned now. கடமை is a duty. So manade amediyage vaitukondu kadame chey means perform your duties with a calm and peaceful mind. Perform your duties with a calm and peaceful mind. So remember manade is mind, amediyage is calm or peace. Vaitukondu is keep it in that state. Kadame is your duty, like I said, and chey is to do. So do your duty or perform your duties with a calm and peaceful mind. The next sentence. Yella weirinengalayum samamaga par. Yella weirinengalayum samamaga par. Treat all living beings. Treat all living beings with equal respect. So yella is all. Yellam is all. Weirinengal are living beings. Weirinengal are living beings. Samamaga is equal. Samamaga is equal. And to par is to see or to respect. Yella weirinengalayum samamaga par. Treat all living beings with respect. So remember, yella is all. Weirinengal are living beings. And samamaga is equality, equally. To look at all living beings equally. Adutha vakyam, next sentence. Anbu unme koba minme agiyave nalla panbugal. So anbu, we've done this word before many a times. Love. Unme, another word we have done before, truth. And koba minme is freedom from anger. So remember, anbu is love. Unme is truth. Koba minme is freedom from anger. Agiyave, all of these, nalla panbugal. Nalla means good and panbugal are qualities. So, they're saying, anbu unme koba minme agiyave nalla panbugal. Meaning that love, truth and freedom from anger are noble qualities. Kadaisiyavadu and lastly, உன் முயற்சியால் உன்னை நீ உயர்த்தி கொள். உன் முயற்சியால் உன்னை நீ உயர்த்தி கொள். அதாவது உன் மீன்ஸ் யோ, முயற்சி மீன்ஸ் யோ எஃபர்ட்ஸ், த்ரூ யோ எஃபர்ட்ஸ் உன்னை நீ உயர்த்தி கொள். அப்லிஃப்ட், உயர்த்தி கொள் மீன்ஸ் டு அப்லிஃப்ட். உயர்த்தி கொள், அப்லிஃப்ட். உன் முயற்சியால் உன்னை நீ உயர்த்தி கொள். Uplift yourself through your own efforts. Muyachiyal is efforts and Virtikol is to uplift. Uplift yourself through your own efforts. Marpodium in the Vakyangal Parkalam. Let us look at the sentences again. Kadameye chey palane yedir parkade. Do your duty without expecting any rewards.
மனதை அமைதியாக வைத்து கொண்டு கடமை செய். Perform your duties with a calm and peaceful mind. எல்லா உயிரினங்களையும் சமமாக பார். Treat all living beings with equal respect. அன்பு, உண்மை, கோபமின்மை ஆகியவை நல்ல பண்புகள். Love, truth, freedom from anger are noble qualities. கடைசியாவது, உன் முயற்சியால் உன்னை நீ உயர்த்திக்கொள். Uplift yourself through your own efforts. இது உங்களுடைய தமிழ் பாடம். This was your Tamil lesson this evening. இப்பொழுது ஒரு விளம்பரம். விளம்பரமான பிறகு மீண்டும் இந்த நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: Lotus FM. You're listening to Inese Marais. Fridays 6 to 7 p.m. on Lotus FM.
1: நன்றி பிறகு மாசம் ஷோ பிறந்த நாள் வாழ்த்துகள் ஷோ சௌரி சிவலிங்கம் அண்ட் ராணி ஆஃப் ஸ்டேங்கமேன் காட் பிளெஸ் யூ போத் வித் அபண்டன்ஸ் ஆஃப் லவ் ஜாய் ஹாப்பினஸ் குட் ஹெல்த் லாங் லைஃப் அண்ட் சக்சஸ் இன் வாட் எவர் யூ டூ என்ஜாய் யுவர் ஸ்பெஷல் டே அண்ட் ஹாப்பி ஜன்மஸ்தாமி டு ஆல் ஹூ ஆர் செலிப்ரேட்டிங் தி பர்த் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா சேஃப் டிராவல்ஸ் ஓ மானா கேட்ச் யூ பேக் ஆன் கொல்லபாக்கம் ஆன் சண்டே டேக் கேர் லவ் ஃப்ரம் மேகி அண்ட் ஷைலன் செட்டி சிவனப்பா
2: வணக்கம் டு யூ தனசீலன் தோர்சாமி வணக்கம் ஹாப்பி ஃப்ரைடே டு யூ ஃபார் இசை மலை அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஐ ஹோப் யூ ஃபீலிங் வெல் அண்ட் ஐ விஷ் யூ ஹாப்பி கிருஷ்ண அஷ்டமி அஷ்டமி டு யூ அண்ட் யுவர் ஃபேமிலி ஆல்சோ ஐ நோ யூல் பி பிளேயிங் ஆல் த லவ்லி சாங்ஸ் ஃபார் அஸ் டுடே டேக் கேர் அண்ட் யூ கோ ஹோம் சேஃப் ஐ வில் பி என்ஜாயிங் ஆல் யுவர் சாங்ஸ்
3: Fanikam Chia Venezuelan, hope you had a blessed week. Glad to have you back on the airwaves. Love your company on a Friday. And your show teaches us to love and appreciate culture. Thank you for the beautiful music. Love your presentation. Have a fabulous weekend and take care. Init Premla.
4: Vanakkam Dhanaseelan, my dearest Anna, I'm really enjoying the music. Om Namah Shivaya, bless you always. Thank you. Lots of love from Susan Mudli from PMB.
5: Vanakkam Dhanaseelan, trust you well and happy Friday. It's so cold and wintry evening. Just gonna enjoy your music. Your classical songs and all your segments. And also many blessings to my children, grandchildren, great-grandchild, family, friends, everything of the best in Eliyara. Blessings, my darlings. Lots of love. Ranjini, Reddy, Kula, and Dalton.
6: Vanakkam to you, Dhanaseelan. I wish Selvi Sivalingam a very, very happy birthday and many returns of the day. I hope she enjoyed a bond day today. Thank you so much, Padma Chetty.
7: Vanakkam, Mr. Dhanaseelan. I hope you're keeping well. Tell me, are you going to have a tribute to our late
8: வணக்கம் தம்பி தனசீலன் துரைசாமி டு அவர் பியூட்டிஃபுல் அக்கா சுந்தரம்பா கவர்ந்த இனிய இனிய பாராட்டுகள் ஷி ஹெல்ஸ் ஃப்ரம் த நார்த் கோஸ்ட் அண்ட் அ செட்டில்டு ஓவர் ஃபைவ் டேகேட்ஸ் அகோ இன் த டர்பன் சவுத் ரீஜன் அட் எம்டிஎஸ்எஸ் திஸ் மெசேஜ் கம்ஸ் ஃப்ரம் வின்சென்ட் அண்ட் பிரிசிலா கவர்ந்த
9: அந்த செய்திகளுக்கு மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் தோஸ் வாய்ஸ் நோட்ஸ் தேட் கேம் இன். இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவு பெறுகிறது. அடுத்தது செய்தி வாசிப்பவர் ட்ரேசி வேலாயுதம் அவர்கள், மேலும் த நெக்ஸ்ட் எபிசோட் வழங்குபவர் ட்ரெவர் வில்லியம்ஸ். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.